எனிதுனீம் போர்தே எனி தனுபொத்தே எனுவர் எனிதுனீம் கெலிதே எந்தெனருபல் அவர் எந்தும் எனிதுனீம் போர்தே எனி தனுபொத்தே எனுவர் கணனே சலுவுது தோர்த பௌருஷக்கே ஜெயக்கல்ல தினதினத கரடீது மங்குதிம்ம ಗಣನೆ ಸಲುವುದು ತೋರ್ದ ಪೌರುಷಕ್ಕೆ ಜಯಕಲ್ಲ ದಿನ ದಿನದ ಗರಡಿಯಿದು ಮಂಕುತಿಮ್ಮ.

0: ஆயனு அவனம் கண்ட பலிகிம்மெட்டதிர் போகெந்தனோ.
1: ஆக தாயி ஹெழ்தா இதாளே, கருவனு எழகந்தி தான் அரசிக்கொண்ட ஐதர்ப்ப தெரதிந்த அந்த ஹொசதாகி கரு ஹாக்கிர்த்தக்கந்த ஹசு கருவன்ன யாவ ரீதி ஹுடுக்கிக்கொண்டு ஹோகுத்தோ ஆ ரீதி கிருஷ்ண யாவாகலும் அர்ஜுனன் ஹுடுக்தா இருத்தானே அந்த அர்ஜுனன பலியல்லே இரோதிக்கு இஷ்டப்படுத்தானே. ஹாகாகி பந்தே பர்த்தானே, நீனு அர்ஜுனனன்ன சோலிசிதரே பார்த்தனல்லி நீனு யுத்தவன்னு மாடிதரே கிருஷ்ண தானே பர்த்தானே. ஆதரே மகனே, நீனு கிருஷ்ணனன்ன நோடிதமேலே ஏனு மாடிதரு கூட